0: அது எரியோ தம்பாசுலி குமாரனா ஜலந்தரோ பார்வதி கோரையா சங்கர் பாரியனு
1: வெல்லாம் பண்ணி வெல்லாம் பண்ணி
2: சரே குமாரா ஜலந்தர நாரதா
0: சுவாமி
2: எக்கட வாரு
0: அதுயோ நீ வைகுண்டம்